குரு செல்லா பாது சதர்வேஷ் குரு கோவிந்த சிங் ஹக் ஹக் அந்தேஷ் குரு கோவிந்த சிங் காவிரி ஹர்கார் குரு கோவிந்த சிங் பேக் சரஜார் குரு கோவிந்த சிங் சுன் ஜார் ஹமாரி சஜன ஏக கரோ வினந்தியா

சத்நாம் ஸ்ரீஹரே குரு சாஹேப் ஜி, வாஹேகுரு தன்வாஹே குரு சாஹேப் ஜி.